கேட்டு நுங்கு நாட்டு த்ரேதா தெரு கிட்ட தேக்கத்தா கே நதா தா தா தா.